டாட்சி கும்மி சதுராந்தே டூண்டி ஜாமா சுண மேரி ஹரிதாசிக்கு தே பேபஸ்.